பை நியூ காமாந்தம் அம்மா அஞ்சூரிச்சும் அம்மா அஞ்சூரிச்சும்.